நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. எஸ் மகதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எஸ் ஜே அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், என் குருபிரசாத் அவர்கள் கடம், சன்னு தாங்கி ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய வசந்தாராக தரு வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதி தாளம்

நேரம் 9:35. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் மகதி அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எஸ் ஜே அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், என் குருபிரசாத் அவர்கள் கடம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கமலாம்பாம் பஜரே, முத்துசுவாமி தீட்சிதர் நவாவர்ண கிருதி, கல்யாணி ராகம் ஆதிதாளம்.

ஏகதாளம் மிஸ்ர நடையில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் காவடி சிந்து ஒலிக்க கேட்டீர்கள். அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் மகதி அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எஸ் ஜே அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், என் குருபிரசாத் அவர்கள் கட்டம்.

0: நேரம் 9:11 தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளில் 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜகர்த்தா புறப்பட்டார். தமது இந்த பயணம் இந்நாடுகளுடனான பொருளாதாரம் மற்றும் நீடித்த ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவதுடன் இந்திய இளையோர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை ஏற்படுத்த உதவும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திபெத்திய தலைவர் தலாய்லாமாவின் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான போதனைகள் உலகெங்கும் வாழும் மக்களுக்கு வழிகாட்டியாக திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இத்தொகுதிகளில் இம்மாதம் 30ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யுமாறு பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். ஊத்துக்கோட்டையில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில்

0: அமோனியா வாயுவை அகற்றும் பணி தொடர்ந்து மூன்றாவது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. சென்னையில் கட்டுமான பணியின்போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விவசாய தோட்டத்திற்குள் நுழைந்து தென்னை மரங்கள் மற்றும் கரும்பு பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி விரட்டியடித்தனர். அமர்நாத் பனிலிங்கத்தை கடந்த 3 நாட்களில் மட்டும் 56,000 மேற்பட்ட பக்தர்கள் கண்டு தரிசித்துள்ளனர். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றுகாட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று காலை நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதலில் பகலில் ஒரு இரவு திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: அங்கக வேளாண்மை செய்வர்கள் அதனோட உற்பத்தி நல்லா பெருக்கிறது மட்டும் இல்லாம அதனோட தரத்தை வந்து ரொம்ப சிறப்பா மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். மண்வளம் மற்றும் அனைத்து உயிரினங்களுடைய ஆரோக்கியத்தையும் பேணுவதாக இருக்க வேண்டும் அப்படிங்கறது வந்து இது முக்கியமான ஒரு கொள்கையாக இந்த அங்கக வேளாண்மையில வந்து இருக்குது.
0: அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவமும் வாய்ப்புகளும் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன் பெறுங்கள்.
2: நேரம் 11:12:35 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி ரோசாப்பூர் அவிக்கை காரி திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்

0: சனிக்கிழமை தோறும் பிற்பகல் 1:10 பாரதத்தின் பெருமைதனை பறைசாற்றிடும் பெருமை மிகு பாரதம்.
1: பல்வேறு விதமான பெருமைகளை ஒருங்கே கொண்ட நமது பாரத திருநாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் வரலாற்று சின்னங்கள் பற்றிய தகவல்களை கேட்டு மகிழுங்கள் பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில்.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, வாராவாரம் ஆரவாரமாய் ஒலிவுலாவர காத்திருக்கிறது பெருமை மிகு பாரதம். சனிக்கிழமை தோறும் பிற்பகல் 1:10 கேட்டு ரசியுங்கள்.
1: நேரம் 11:22. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி நிழல்கள் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: ஜானி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: சில சந்திப்புகள் நிகழ்ச்சி முடிந்த பிறகும் நம் மனதில் நீண்ட நேரம் தங்கிவிடும். உறவுகளை இணைக்கும் மனங்களை நெருக்கமாக்கும் என்னுயிர் தோழி. சமையலின் சுவையை மட்டுமல்ல வாழ்க்கையின் சுவையையும் பகிர்ந்து கொள்ளும் அன்பான சந்திப்பு. அப்படிப்பட்ட ஒரு மனம் நிறைந்த பயணத்தை இந்த வாரமும் தொடர்கிறார் அனைவரின் அன்பையும் பெற்ற சமையல் கலை நிபுணர் திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்கள் பங்கு பெறும் என்னுயிர் தோழி, உறவுகளின் உணர்வுகளை இதயத்தோடு இணைக்கும் நிகழ்ச்சி. இந்த வாரமும் தவறாமல் கேளுங்கள் என்னுயிர் தோழி. இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் ஆகாஷவாணியின் 720 கிலோஹெர்ட்ஸ் மதியம் 1:10 to 1:45 வரை.
0: நேரம் 11:31:35. நீர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

நேரம் 11:48 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவாக உதயகீதம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

மனந்தகுரல் அறிவிப்பாளர் கௌதமன் அவர்கள் பாசத்தோடு நேயர்களை அழைத்து உரையாடிய விதம் மிக சிறப்பு. பாடல்களும் இனிமை அமைதியான இரவு பொழுது கேற்ற பசுமை மாறாத பைந்தமிழ் காவிய கானங்களை பரவசத்துடன் கேட்டார்கள். எங்கள் தங்கம் படத்தில் டிஎம்எஸ் பி சுஜிலா பாடிய தங்க பதக்கத்தின் மேலே இந்த பாடல் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த கடிதம் 2ஆம் தேதிக்கானது, அவங்களே தான் எழுதியிருக்காங்க. அன்று மாலை 5 மணி முதல் 6 மணி வரை மயக்கும் வேளையில் இடைக்காலத்து இன்னிசை தோரணமாய் இன்ப உலா வந்த பொன்மாலை நிகழ்ச்சியை கேட்டு இசைந்தோம் இணைந்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் அன்பு சகோதரர் நிகழ்ச்சி தொகுப்பை வழங்கிய விதம் மிக சிறப்பு. கவிதையும் கானமுமாய் பல்வேறு கவிஞர்களின் கவித்துவமான கவிச்சாரலாய் களமிறங்கிய காதல் கீதங்கள் அனைத்தும் எங்கள் காதோரம் கவிநயம் இசைத்துச் சென்றன. அன்றைய நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அருமை வழங்கிய அறிவிப்பாளர் சுரேஷ் அவர்களுக்கும் நன்றி பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: கேட்டு நினைச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை துரல். இசைத்துறல் நிகழ்ச்சியில அடுத்ததா நாம ஒரு நேயருடைய கடிதம் தான் படிக்க போறோம். யார் அனுப்பியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டையில இருந்து கதிரேசன் அனுப்பிச்சிருக்காங்க. திருச்சி ரெயின்போ பண்பலைக்கு வணக்கம். 1ஆம் தேதி அன்று காலை வளம் வந்த ஆனந்தராகம் காலை மலர் நிகழ்ச்சி அருமை. புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் ஆர் செந்தில்குமார் அவர்கள் பல அரிய தகவல்கள் கூறினார். 8 மணிக்கு இரவு இசை இனிமை பாடல்கள் கேட்டு ரசித்தோம். 10 மணி பழைய திரையிசை பாடல்கள் அருமை. நிகழ்ச்சி வழங்கிய பண்பலைக்கு பாராட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கடிதம் அனுப்பியிருக்காங்க பொன்மலைப்பட்டியிலிருந்து ராஜேந்திரன். இவங்க அனுப்பியிருக்கிறது 2ஆம் தேதிக்கான விமர்சன கடிதம். அன்புள்ள வானொலிக்கு வணக்கம். இன்று, அதாவது 2ஆம் தேதியை சொல்றாங்க, காலை வசந்த் அழைப்பில் காடுகள் மரங்கள் பற்றிய நிகழ்ச்சி கேட்டோம். பனைமரத்தின் மஞ்சள் நிற பழங்கள் போட்டு முளைக்க வைத்தால் பெண் மரமாகவும், கருப்பு நிற பழவிதைகள் ஆண் மரமாக வளரும் என்றும், ஆலமரம் அரச மரம் பலாமரங்களை வீட்டின் அருகில் வளர்க்கக்கூடாது என்றும், போன்சாய் மரங்கள் பார்க்க வேதனையாக இருக்கும் என்றும், நமது இடத்திற்கு ஏற்ற மரங்களை வளர்த்து பயன் பெறுங்கள் அப்படின்னு மர ஆய்வாளர் அழகா சொன்னாங்க. உடன் உரையாற்றிய அடைக்கலராஜ் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொன்மலைப்பட்டியிலிருந்து ராஜமாணிக்கம். நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் இது இசை துரல்.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இசைத்தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சியில அடுத்துதான் நம்ம நேயர்களோட மின்னஞ்சல் செய்தியையும் படிக்கலாம். இந்த மின்னஞ்சல் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி இவங்க அனுப்பியிருக்கக்கூடியது. ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை மலர் நிகழ்ச்சி கேட்டோம். பாடல்கள், தகவல்கள், இன்று ஒரு தகவல், அனைத்தும் அருமை. 8 மணிக்கு வனம் வளம். கடந்த 3 நாட்களாக இயற்கை வளம் பற்றிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். அரிய தகவல்கள் தெரிந்து கொள்கிறோம். மிக்க நன்றி. பண்பலைக்கும் இயக்குனர் ஐயா ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. பகல் 11 மணிக்கு நேரலையில் நேயர்கள் கேட்ட பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசித்து மகிழ்ந்தோம். நேயர்களின் மகிழ்ச்சிக்காகவே நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் திருச்சி வானொலிக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் இதயம் கனிந்த பாராட்டுக்கள், நன்றி சொல்லியிருக்காங்க. அதே போல குமரநகர் லக்ஷ்மி அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சல் இது. நேற்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து ஏ ஆத்தா ஆத்தோரமா வரியா பாடல் SBB குரலில் ஒலித்தது. செம்ம ஜோர் இந்த பாட்டு வந்த புதிதில் இது ஒலிக்காத இடமே இல்லை எனலாம். இன்று கேட்டதில் ஒரே குஷியாகிவிட்டது எனக்கு. வாழ்த்துக்கள் யோகேஸ்வரி. மதிய மல்லிகா சுந்தர் எழுதிய போதும் என்ற மனம் நாடகம் சிறப்பு. 200 ரூபாய் கடனாக கேட்க போன ஒருவருக்கு தவறான வழியில் பணம் ஈட்டிய ஒருவர் 1 லட்ச ரூபாய் பரிசாக கொடுக்க அதை எப்படி செலவழிப்பது என்று தெரியாமல் அவர்கள் திணற நிம்மதி பறிபோய் அரைவயிறு கஞ்சி குடித்தாலும் நிம்மதிதான் முக்கியம் என்று பணத்தை கொடுத்தவரிடமே திருப்பி கொடுத்து விடுவது சிறப்பு. நாடகம் பற்றி தான் சொல்கிறாங்க. பணம் ஒருவரை எப்படி ஆட்டி படைக்கிறது அப்படின்றதுக்கு நல்ல விளக்கம் இந்த நாடகம். எளிமையான வசனங்கள், அருமையான நடிப்பு, சுருங்க சொல்லி விளங்க வைத்த நாடக ஆசிரியருக்கும் திருச்சி வானொலிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கக்கூடிய நேர்கள் சுந்தர்ராஜன், எஸ் ரங்கன், சி சுந்தர்ராஜன் ஸ்ரீரங்கத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க. இசைத்துறை நிகழ்ச்சி கேட்டோம். 5-7 அதாவது 5ஆம் தேதி நேற்று பகல் 12:10 சூரியகாந்தி மூலம் போதும் என்ற மனம் ஆசிரியர் தேர்வு மற்றும் நல்ல மனசு இரு நாடகங்கள் இடம்பெற்றது. அதில் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்வதைப் போல, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வதைப் போலவும் அளவோடு ஆசைப்படுவதை இந்த நாடகம் பழைய சோறு ஊறுகா என்று என்றுமே நிரந்தரம் என்ற கருத்துக்களுடன் சுட்டி காட்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா மின்னஞ்சல் நல்ல மனசு நாடகம். வளர்ச்சினை வாங்காமல் வசதியற்ற பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பது எப்படி, எவ்வகையில் சிறப்பு? அதற்கு நாடக காட்சிப்படி சுமதி கேரக்டரில் தம்பி கடிதம் மூலம் நடத்துவது உணர்ச்சி பொங்க காட்சியுடன் தத்ரூபமாக அமைந்தது என்று சொல்வது சாலச்சிறந்ததுன்னு 2 நாடகத்துக்கும் தனித்தனியாக அவங்களோட விமர்சனங்களை சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பற்றின நேயர்களோட மின்னஞ்சல் கடிதங்களும் மடல்களும் கூட காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள் இசைத்துறளோடு திருச்சி FM Rainbow 102.1.

0: தங்கச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு நினைஞ்சிருக்கோம். இது இசை துரல். இசைத்துறல் நிகழ்ச்சியில் நாம் இப்போ ஒரு நேருடைய கடிதம் தாங்க படிக்க போகிறோம். யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏர்போர்ட்லேருந்து தாமஸ் செந்தில்நாதன் அனுப்பியிருக்காங்க. 3 அன்று எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியை கேட்டேன். பெண்கள் சாதனைகளை பற்றி, பெண்கள் எல்லா துறைகளிலும் சமமாக இருக்கணும், இந்த கருத்துக்களை வழங்கிய மீனாட்சி அவர்களுக்கு நன்றி. கேள்வி நேரத்தில் மாரியப்பன், தமிழ்ச்செல்வி, பரமேஸ்வரி இவர்கள் கேட்ட கேள்விக்கு தெளிவாக பதில் சொன்னார்கள். பொன்ராஜ் ஐயாவுக்கு நன்றி. வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் சட்டம் படிப்பதை பற்றியும், எவ்வளவு மார்க் வாங்கினால் சட்டம் படிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்பது பற்றியும் தெளிவாக பேசிய முகமது ஆசாத் ஐயா அவர்களுக்கு நன்றி. உடன் உரையாடிய கோகிலா மேடமுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததா கடிதங்கள் நம்ம கையில் இருக்கு. கூகூர் புகழேந்தி, முத்துலட்சுமி, சந்தோஷ் அனுப்பியிருக்கும் கடிதங்கள் இது. 1 அன்று மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டோம். நாங்கள் விரும்பி கேட்ட பல்லாண்டு வாழ்க படத்திலிருந்து சொர்க்கத்தின் திறப்பு விழா என்ற பாடலை கேட்டு மிக மகிழ்ச்சி அடைந்தோம். எங்களுடைய ஊர் பெயர் ஒலிக்க வாசிக்கப்பட்டது பெருமையாக இருந்தது. அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல இசைத்துறை நிகழ்ச்சி கேட்டோம். நேயர்களின் கடிதங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது, மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்ததாக மின்னஞ்சல் செய்தியும் வாசிக்கப்பட்டது. நிகழ்ச்சி அனைத்துமே சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அன்று ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் வண்டிக்காரன் மகள் படத்திலிருந்து மேடையில் ஆடிடும் என்ற பாடலை தஞ்சாவூர் நேயர் கேட்டாங்க. பாடல் கேட்டு நாங்களும் மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அன்றைய நிகழ்ச்சியை வழங்கிய கௌதமன் அவர்களுக்கு பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. 2 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியை கேட்டோம். வாட்ஸ்அப் மூலம் நேயர்கள் பாடலை கேட்டார்கள். பாடல்கள் அனைத்தும் தேன் போல இனித்தது. நல்ல பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இரவில் பழைய பாடல்கள் கேட்பதே தனி சுகம்தான். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்களுக்கும் ஒலிபரப்பிய அறிவிப்பாளருக்கும் எங்கள் மனதார பாராட்டுக்கள். அதே போல 3 காலை மலர் நிகழ்ச்சி கேட்டோம். காந்தி அஞ்சலி நிகழ்ச்சியில் பல அரிய தகவல்களை கேட்டு பயனடைந்தோம். மருத்துவ நேரம், மூட்டு வலி பற்றி மருத்துவர் சொன்ன தகவல்கள் மிக சிறப்பு, பயனடைந்தோம். காய்கறி விலை நிலவரம், இடையில் ஒளிபரப்பான பாடல்கள், அருமையிலும் அருமை, ஒரு மணி நேரம் போனதே தெரியவில்லை. நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளருக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. அதே நாள் 3 ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டோம். சூரியகாந்தி படத்திலிருந்து பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது என்ற பாடலை ஒரு நேயர் கேட்டார். நல்ல பாடல், நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியை அறிவிப்பாளர் அபிராமி அவர்கள் மிக சிறப்போடு, நகைச்சுவையாகவும் சிந்திக்கத்தக்கவும் வழங்கியது சிறப்பாக இருந்தது. மனமார்ந்த பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க இந்த நேரில்.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்கடகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது இசை தூரல். இசைத்துறல் நிகழ்ச்சியில் இப்போ நாம் ஒரு நேயருடைய கடிதம் தாங்க படிக்க போகிறோம். யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏர்போர்ட்லேருந்து தாமஸ் செந்தில்நாதன் அனுப்பிச்சிருக்காங்க 2ஆம் தேதிக்கான கடிதம். மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் எதிர்பாராத உதவி கிடைத்தால் தலைப்பில் பேசிய சகோதரிக்கு வாழ்த்துக்கள். புதுக்கோட்டையை சார்ந்த ஜோஸ்மின் என்ற சகோதரி பர்சையும் பணத்தையும் தொலைத்துவிட்டு அழுது கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக அவருக்கு உதவி செய்தது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இசைத்துறல் கேட்டேன், சகோதரியும் அதிபதியும் நல்ல தகவலை சொன்னார்கள். மரம் வளர்த்தால் நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும் என்பதை தெளிவாக பேசினார்கள். அதிபதிக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான்காம் தேதி வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் அழகாக பாடியும் நிறைய கருத்துக்களும், இப்போதுள்ள மனிதர்கள் அழகை மட்டுமே பார்க்கிறார்கள், திறமையை பார்ப்பதில்லை என்பதை பற்றியும் சொன்னார்கள். குழந்தை தாலாட்டு பாடல், மாமன் மச்சினன் பாடல் பாடி காட்டினார். பேசும்போது கீச்சு குரலாக இருந்த போதும் பாடும் பொழுது குரல் மாறியிருப்பது ஆச்சரியமாக இருந்தது. சகோதரி அபிராமிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்போர்ட்லிருந்து தாமஸ் செந்தில்நாதன்.
4: இசைத்துறல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு சுவாரஸ்யமான செய்தியை, அதுவும் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான செய்தியை தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஜூலை 6ஆம் தேதி இல்லையா, சூரியனை விட்டு அதிகபட்ச தூரத்தை அடையும் பூமி, அதுதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பூமி பார்த்தீங்கன்னா தன்னோட சுற்றுப்பாதையில் சூரியன்கிட்டேருந்து அதிகபட்ச தூரத்தை, அதை எப்படி சொல்கிறாங்கன்னா அஃப்லியன் நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தூரத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு. இன்று 11 மணிக்கு நடைபெறப்போகுது இந்த நிகழ்வு. இந்த நாளில் சூரியன்கிட்டேருந்து பூமி 152.1 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் இருக்குமாங்க. இவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய இது பூமிக்கும் சூரியனுக்கும் மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதாவது பெரிஹெலியன் அப்படின்ற நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 மாதம் நடைபெறுவது வழக்கமாக இருக்குமா. இப்போது நம்ம பூமி எந்த விதத்தில் சுற்றி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியின் சுற்றுப்பாதை ஒரு முழு வட்டமாக இல்லாமல் சிறிது நீள்வட்டமாக சுற்றிட்டு இருக்கிறதுனால ஆண்டில் ஒரு தருணத்தில் பூமி சூரியனுக்கு ரொம்ப அருகிலையும், அதாவது பெரிஹெலினிய ஹெலியன் அப்படின்ற நிகழ்வும் ஒரு தருணத்தில் பூமி சூரியனுக்கு மிக அருகிலும், மற்றொரு தருணத்திலும் இன்னொரு தருணம் பார்த்திங்கன்னா தூரத்தில், அதாவது அஃப்லியன் இன்றைக்கு நிகழக்கூடிய அந்த நிகழ்வும் நடக்கும்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வானது இன்று 11 மணிக்கு நடைபெறுதுங்க. இந்த சிறப்பான தகவலோட நம்ம நேயர்களோட மின்னஞ்சல் செய்திகளையும் நாம் படிக்கலாம். நிதியரசன் தேவி இவங்க பெரம்பலூர்லேருந்து அனுப்பியிருக்கிறாங்க இந்த மின்னஞ்சல். 3 மணிக்கு அழகான பாடல்களை கொடுத்த, அதாவது நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்று வந்த மின்னஞ்சல் செய்தி இது. லோகேஸ்வரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், மிக அருமையாக வாசிக்கப்பட்டது, வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியும் சிறப்பு, இருவரும் சிறப்பாக படித்தார், நிகழ்ச்சியை வழங்கினார்கள். பொன்மாலை நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அருமை, அழகான பாடல்களை கொடுத்த அறிவிப்பாளர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் 8:00 அழகழகான பாடல்கள், நானும் பாடல் கேட்டேன் வருஷமெல்லாம் வசந்த படத்திலிருந்து பாடல்கள் கொடுத்த இரு அறிவிப்பாளருக்கும் வாழ்த்துக்கள் நன்றியை சொல்லியிருக்காங்க. அதே போல் அடுத்த ஒரு மின்னஞ்சல், திருச்சி திருவானைக்கோவில் கல்யாண கீழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அனுப்பியிருக்காங்க. நேற்று

0: மனிதர்களை இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் குழந்தை பாலு அவர்கள், மனிதன் எப்போதும் கூடி வாழ வேண்டும் என்றும், வாழ்க்கையில் நகைச்சுவை உணர்வு எல்லோருக்கும் அவசியம் என்பதை சிலப்பதிகார காட்சிகள் மூலமும் சீவக சிந்தாமணி மற்றும் காலமேக புலவரின் பாடல் வரிகள் மூலமாகவும் விளக்கியது அருமை. மதியம் சூரியகாந்தி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகிய போதும் என்ற மனம் மற்றும் நல்ல மனசு ஆகிய போதுமென்ற மனம் நல்ல மனசு இந்த ரெண்டு நாடகங்களுமே சிறப்பாக இருந்தது, கேட்டு மகிழ்ந்தோம். இசைத்துறை நிகழ்ச்சியில் இடையிடையே வந்த பாடல்களும் தகவல்களும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள்.
1: நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1 இல். இது இசை தொழில்

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் இசைத்துறல் தாங்க. இசைத்துறல்ல நாம கடைசியா ஒரு நேருடைய கடிதம் படிக்க போறோம். இது 28ஆம் தேதி சென்ற மாதத்திற்கான கடிதம். நிலைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். சென்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 28ஆம் தேதி சொல்றாங்க, காலை 11 மணிக்கு, அதனை தொடர்ந்து 11:30 இரவு 8 மணிக்கும் ஒளி உலா வந்த மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற தகவல்கள் எல்லாத்தையும் அப்படியே எழுதியிருக்காங்க. பகிர்ந்து கொண்ட தகவல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா, திருவாரூர்ல இருந்து லட்சுமி நகர் தமிழ் காவலன். நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது இசை துரல். இசை துரலுடைய நிறைவு பாடல் இதோ உங்களுக்காக.

0: நேரம் 4 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்காக மாநிலங்களுக்கு முதல் தவணையாக 25,863 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. இத்திட்டம் தொடங்கப்பட்ட முதல் வாரத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான கிராம ஊராட்சிகளில் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் லட்சக்கணக்கான கிராமப்புற தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டங்களின் தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் போக்குவரத்துத் துறை செயலாற்றி வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியிருக்கிறார். புதுடெல்லியில் இத்துறை தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்ட அவர், இந்தியா முழுவதும் உருவாக்கப்பட்டு வரும் பல்முனை, தளவாட பூங்காக்கள், கம்பிவட பாதைகள் உள்ளிட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பத்திரப்பதிவு துறையினருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு மரிய வில்சன், திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பங்கேற்று வணிக வரி மற்றும் பதிவுத்துறையின் செயல்பாடுகள், திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து எடுத்துரைத்தனர். தமிழ்நாட்டில் குடியிருப்பு பகுதிகளில் வன விலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மனித வன விலங்கு மோதலை தடுக்க நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்யவுள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக பழைய ரயில் நிலையம் அருகே போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் அமைச்சர் அங்கு ஆய்வு மேற்கொண்டார். அரியலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக பெறப்பட்ட 646 மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் இன்று அவர் வழங்கினார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் ரோப்கார் இணையதள முன்பதிவு பயணம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதி ஆட்டங்களுக்கு இதுவரை மொராக்கோ, பிரான்ஸ், நார்வே, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் நார்வே பிரேசிலையும், இங்கிலாந்து மெக்சிகோவையும் வென்றன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது வண்ண கோலங்கள். வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி. தட்ஸ் ரைட்.
1: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இருக்கிற எல்லாருக்கும் சில் சில் குல் குல் ஈவினிங். அன் மீதம் இருக்கக்கூடிய உங்களோட இந்த நாள் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் அமைய வாழ்த்துக்களோட. இது வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடியில வழக்கமா வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்,
6: நம்ம நேயர்கள்கிட்ட கேள்விகள்லாம் கேட்போம்.
5: ஆமா,
6: கேட்டதும் அவங்க பாத்தீங்கன்னா வேக வேகமா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில.
5: ஆமா, இன்னைக்கு ஆனா என்னன்னா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது.
6: என்ன பண்ண போறீங்க?
5: என்ன பண்ண போறோம்னா கேள்வியா அவங்கதான் கேட்க போறாங்க, பதில் நம்ம கிட்ட இருக்க போது. எப்படி
6: தர்மி கதையெல்லாம் இருக்கு.
5: ஏன்னா எனக்கு கேள்வி கேட்க மட்டும் தான் தெரியும்.
6: அப்ப நம்ம நேயர்கள் ரொம்ப மகிழ்ச்சியோட வர போறாங்கன்னு நினைக்கிறேன்.
5: ஆமா கண்டிப்பா. அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருளையோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் நம்ம என்ன நினைக்கிறோம்ன்றத நம்ம சொல்லுவோம். இது வீட்டுல இருக்குமா இல்ல ஸ்கூல்ல இருக்குமா இல்ல காட்டுல இருக்குமா, அந்த மாதிரிலாம் நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம். நம்ம ஒரு விஷயத்த நினைச்சு வச்சிருப்போம், அத அவங்க கேள்விகள் மூலமா அது என்னன்றத அவங்க கண்டுபிடிக்கணும் நம்ம கிட்ட வந்து.
6: ஆஹா சூப்பர், நம்ம நேயர்கள் உற்சாகத்தோட கலந்துக்க தயாராயிட்டாங்க. நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று எங்களோட பேசணும்னா 431-246-1021. இதுவரைக்கும் பேசிடாத அறிமுக நேர்கள் 431-246-1021 இந்த எண்களில் வரலாம், விளையாடலாம், வாங்க வண்ணக்கோலங்களில்.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு கண்டுபிடி எப்படி கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த மனசுல நினைச்சிருப்போம், அது என்னங்கிறதே நம்ம சொல்லிடுவோம். என்ன அதாவது க்ளூ மட்டும் கூட கொடுப்போம், கண்டுபிடிக்கிறது நேயர்களோட கையில இருக்கு. யார் விளையாட இப்படி வந்திருக்கிறாங்க அப்படின்றத பாத்துடலாம்.
3: வருக வணக்கம்
2: ஒரு விலங்கு. இப்ப நீங்க கேள்விகளா எங்களை வந்து தொடுத்து நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம்.
3: நம்மளும்
4: கொடுப்போம்,
3: அதுவும் கொடுக்கும்.

0: இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எல்லா கோயிலும் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா?
1: அப்படி சொல்ல வரீங்களா? நான் பயந்துட்டேன்.
0: அடுத்தது பதில் கேட்டாதான் யோசிப்பாங்கன்னு பார்த்தா கேள்வி கேட்க சொன்னாலும் யோசிச்சுட்டு இருக்காங்க. கேளுங்க அடுத்த கேள்வி.
1: கேட்டது கிட்டத்தட்ட
2: செலவு
1: செலவு
0: அதிகமா கொஞ்சமா தான் கேட்டாங்க.
2: நீங்க
1: தான் சொல்லணும்.
0: நிறைய கேள்வி கேட்கறதுக்காக நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம்.
1: வீட்டுல
0: இருக்கும்னதும் எவ்வளவு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு பாருங்க.
1: இல்லங்க ரொம்ப பெரிய மெயின்டனன்ஸ், அதை தாங்க முடியாது. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அழகா கண்டுபிடிச்சீங்க. கரெக்ட் கரெக்ட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க பாத்தீங்களா? வந்த என் வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரியே கிளம்பி.
0: இவ்வளவு கேள்வி கேட்க வச்சுட்டீங்க, அடுத்தது என்ன சொல்ல போறீங்களோன்னு வேகமா நகர்ந்துட்டாங்க.
1: திரும்பவும் ஏதாவது கேட்க வச்சுட்டா என்ன பண்றது அப்படிங்கறதுக்காக போயிட்டாங்க. நேரில் இதே மாதிரி நீங்களும் விளையாட தயாரா இருந்தீங்க அப்படின்னா 4431 அப்படின்ற இந்த முன் இணைப்பெண்ணோட 246-102-1
0: இந்த எண்கள்ல வரலாம், வண்ண கோலங்களை விளையாடலாம்.

காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏ கே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏ கே தங்க

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
8: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு வண்ண கோலங்கள்ல கண்டுபிடி கண்டுபிடி விளையாண்டுகிட்டு இருக்கோம். நேயர்கள் எல்லாமே வந்து எப்படின்னா கேள்விகளை தொடுத்து நம்மள வந்து பதில வாங்க போறாங்க. யார் இணைப்புல வந்திருக்கிறாங்க அப்படின்றத பாக்கலாம். வணக்கம்.
9: வருக.
10: ஹலோ, வணக்கம். இருவருக்கும் மாலை வணக்கம். வடக்கு தமிழம் கணபதி.
8: கணபதி ஐயா, ட்ரெயின பிடிக்க போற மாதிரியே போறீங்களே, அப்படியா? அப்படிங்களா?
9: உங்களுக்கான
8: வார்த்தை போயிடலாமா?
9: உங்களுக்கான வார்த்தை என்னன்னா, இது இயற்கையிலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம். அடுத்த கேள்வி கேளுங்க.
10: மலையா?
8: வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
10: நன்றிங்க,
8: நன்றி. அதாவது நம்ம நேயர்களுக்கு ஏதோ ட்விஸ்ட் வைக்கிறோம்னு நினைச்சா அவங்க பாருங்க, நமக்கு வந்து பயங்கர பெரிய ட்விஸ்ட் வச்சிட்டு இருக்காங்க.
9: நேர்கள்
8: எல்லாருமே பயங்கரமா வந்து ஆர்வமா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளவு ஈஸியா சொன்னா இல்ல. சரிங்க, அடுத்து வந்து நாங்க என்னன்னா, நாங்க மூணு பேரும் கலந்து ஆலோசிச்சு ஒரு கஷ்டமா அப்படிலாம் இல்லாம
9: ஒரு மீட்டிங் போடுவோம். வேகமா ஒரு பாட்டை போடுங்கப்பா, நம்ம ஒரு மீட்டிங்க போட்டு வந்துருவோம். இணைந்திருங்கள் நேயர்களே, வண்ண கோலங்களில்

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண கோலங்கள்.
1: வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி அட்டகாசமா எங்களுக்கு பல்பாவே நல்லபடியா போய்கிட்டு இருக்கு.
2: இதுதானே அவங்க விரும்புறது.
1: அப்படி சொல்ல வரீங்க, நம்ம பல்பு வாங்குறதுதான் அவங்க விரும்புறது.
2: நிச்சயமா.
1: சரி விடுங்க, நம்மளும் தான் எத்தனை நாளைக்கு வாங்குறது, நமக்குள்ளாரே கொடுத்துட்டு இருக்கோம், இப்ப அவங்கள்ட்ட இருந்து வாங்குறோம், அவ்வளவுதானே.
2: சரி,
1: இப்ப யாரு இணைப்புல வந்திருக்கிறாங்க அப்படின்றத பாக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் இனிய மாலை. வணக்கம் அபிராமி மேடத்துக்கும் கலையரசி மேடத்துக்கும். வணக்கம்.
2: நித்யாவும் கூட நம்ம கூட இருக்காங்க.
1: ஆமா, இன்னைக்கு நித்யாவும் நம்ம கூட சேர்ந்து இருக்காங்க.
3: ஓகே மேம்.
1: ஓகே, உங்களுக்கு வந்து விளையாட தயாரா இருக்கீங்களா? இவ்வளவு நேரம் நாங்க வந்து ஆலோசிச்சு நாங்க இப்ப ஒரு முடிவுக்கு வந்தது என்னன்னா, நாங்க இப்ப நினைச்சிட்டு இருக்கிறது ஒரு நடிகர்.
3: ஒரு நடிகர்.
2: கேள்விய கேளுங்க.
3: ஆண் நடிகரா பெண் நடிகர்? ஓ, நடிகர் தான். ஓகே. தமிழ் நடிகருங்களா? வேறு வேற்றுமொழி நடிகர்?
1: இல்லங்க, தமிழ் தான். தமிழ் தான்.
2: தமிழ் நடிகர் தான்.
1: எனக்கு தெரியலையே.
2: இல்ல, தமிழ் நடிகர் தான்.
1: தமிழ்ல தாங்க அவர் ரொம்ப பிரபலம்.
2: ஆமா, வேற மொழியிலயும் படங்களுக்கு வந்து சில வேலைகள் எல்லாம் பண்ணிருக்காங்க.
1: எனக்கு தெரியாது அவர் பத்தி.
3: தற்போது வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காங்களா இல்ல ஓய்வுல இருக்காங்களா?
1: நான் இப்போ சமீபம் வரைக்கும் நடிச்சிருக்கிறாரு.
3: சமீபம் வரைக்கும் நடிச்சிருக்காரு. வயது ஒரு 50 கடந்திருக்கீங்களா? 50க்கு கீழ இருக்கீங்களா?
1: கடந்தாச்சு.
3: கடந்தாச்சு. ஏதாவது இந்த பட்டங்கள் அது மாதிரி?
2: ஆ, இருக்கலாம்.
3: இருக்கலாம்.
2: இருக்கு.
3: சமீப காலமா நடிச்சிட்டு இருக்காருங்களா?
2: ஆமாங்க.
3: சூப்பர் ஸ்டார்
1: இல்லீங்களே. வேற ஏதாவது, வேற ஏதாவது முயற்சி செய்யுங்க. அவர் வந்து ஒரு டைரக்டரும் கூட.
3: டைரக்டருங்களா?
1: டைரக்டரும் நடிகரும்.
2: இப்ப அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம்.
1: ஆமா, ஏன்னா

0: இவ்வளோ நேரம் பரவாயில்ல. அதனால நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்றோம். நாங்களே இன்னொரு ஒரு க்ளூ சேர்த்து கொடுக்குறோம். நடிகர், அவர் ஒரு டைரக்டரும் கூட.
1: சுந்தர்சி.
0: அவர் 80களில் இருந்தே
2: நீங்க கேள்வி
0: இருக்காங்க.
2: கேட்கலாமே, பதில் மட்டுமே சொல்லாம.
0: ஆமா, இல்ல நீங்க கேள்வி கேட்டு வாங்குங்க.
1: 80களில் இருந்தே இருக்காங்களா?
0: ஆமாங்க, நீங்க இப்ப நிமிஷம் கேள்விதான் கேக்குறீங்க, பதில் எல்லாம் சொல்லக்கூடாது.
1: உலகநாயகன் கமலஹாசன்.
0: இல்லை,
2: வேற கேள்வி கேளுங்க.
1: வேற கேள்வி, 80களில் இருந்தே இருக்காங்களா?
3: ஆமா.
1: சமீபத்தில் காலமான கே பாக்யராஜ் சார்.
2: பன்முக திறமை மிக்கவர் தான் அவரு. இயக்குனர் மட்டுமல்ல, நடிகர் மட்டுமல்ல, பன்முக கலைஞர்.
1: தற்போது நம்ம இடம் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் முதல்
0: எடுத்தோன்னே
2: பதில். இப்போது வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நன்றி,
0: வாழ்த்துக்கள் சார். அழகா வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. அதாவது நேர்களே, இதே மாதிரிதான் நம்மளோட விளையாட்டு இருக்க போகுது இனிமே. அதாவது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்களும் சில உங்களுக்காக ஒத்துழைச்சு உங்களுக்கு
2: தந்துட்டு.
0: ஆமா, க்ளூலாம் வந்து கொடுக்க தான் போறோம். அதனால நீங்க வந்து விளையாட வரலாம். சுழி 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246-102-1, 240-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து.
3: ரிஷ்எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வண்ண கோளங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோ வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி. சரி
5: சரி சரி சரி சரி சரி சரி. தட்ஸ் ரைட்.
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
8: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.

0: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: உங்கள் நவனிதா செல்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு, புதிய கலெக்ஷன்கள் அதிரடி தள்ளுபடி, 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட், காம்போ ஆஃபர்ஸ், ஆடியின் கம்ப்ளீட் ஷாப்பிங் பேக்கேஜ் நம்ம நவனிதா சில்க்ஸ்ல. நவனிதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்த் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. யாருன்னு பாக்கலாமா? வருக, வணக்கம். வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து பேசுறீங்க? கனகராஜ் ஐயா.
1: விளையாட தயாரா இருக்கீங்களா ஐயா?
2: நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோங்க ஐயா. விளையாடவும் தயாரா?
2: கண்டுபிடி கண்டுபிடி.
1: ஆமாங்க, கண்டுபிடிக்கிறீங்களா? நான் வீட்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள்.
2: எலக்ட்ரானிக் ஐட்டங்களா?
1: ஆமா. என்ன பொசுக்குன்னு முத கேள்வியில கேக்குறீங்க. ஆமாங்க.
2: பொழுதுபோக்கா பயன்படுத்துறதா?
1: விளையாட்டுக்கு
2: பயன்படுத்துற பொருள்? சமையலுக்கு பயன்படுத்துற பொருள்?
1: என்னது,
0: சமையலுக்கு பயன்படுத்துற பொருளான்னு
1: கேக்குறீங்க? நீங்க தான் முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் சொல்றீங்களே.
0: பயன்படுத்துறாங்களா?
1: இல்ல, அவங்க வந்து மிக்சியா இருக்கலாம், கிரைண்டரா இருக்கலாம், அந்த மாதிரி அதெல்லாம்
2: பொழுதுபோக்கு ஐட்டமும் இல்லீங்க.

0: பொழுதுபோக்குக்கு இது உதவும்.
1: உதவும். பார்க்கவும் முடியாது கேட்கவும் முடியாதுன்னு சொல்றீங்க.
0: ஆமா, இதை வச்சு பார்க்க முடியாது கேட்க முடியாது, ஆனா இது இருக்கணும்.
2: ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்கே.
1: இல்லைங்க,
0: வீட்டில்
1: ஒரு பொருள்னா சொல்லிடல.
0: இல்ல,
1: இன்னொரு
0: நான்
1: கட்டத்தில்
0: இப்ப அடுத்த,
1: கேட்டேன்.
0: இல்ல அடுத்த கட்டத்துக்கான க்ளூவும் நான் இப்ப கொடுத்துட்றேன். இது ஒன்னே ஒன்னு தான் இருக்கும், அதுக்காக வீட்டில் எல்லாருமே சண்டை போடுவாங்க.
1: ரிமோட்டு
2: பாத்தீங்களா?
0: வீட்டில் பல சண்டை வந்துருக்கும்
2: ஆமா,
0: போலயே.
1: எல்லார் வீட்லயும் அதே மாதிரி.
0: அதான் அதான், அதுவும் இந்த மேட்ச் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா போதும். வீட்டில் இருக்கிற குட்டீஸுக்கு எல்லாம் மேட்ச், வீட்டில் எல்லாம் எவ்வளோ விஷயம் இருக்குது. இல்லை, அழகா
1: ஆமா,
0: கண்டுபிடிச்சிட்டீங்க யா, நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
1: நன்றி நன்றி.
0: நேர்லே நீங்களுமே இதே மாதிரி விளையாட வரலாம். வரணும் அப்படின்னா 4431 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246 102 1 240 102 1 அப்படின்ற இந்த எண்களுக்கு நீங்க அழைத்து வரலாம்.

காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி.

0: படி ஏ கே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். இது வண்ண கோலங்கள்.
1: வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு கண்டுபிடி விளையாண்டுட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட யார் வந்திருக்காங்க, என்ன பொருளை கண்டுபிடிக்க போறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திருவரம்பூர்ல இருந்து கருப்பசாமிங்கம்மா.
1: ஐயா, விளையாட தயாரா இருக்கீங்களா? இது வந்து ஒரு பொருள்.
2: சரிங்க.
1: நம்ம வந்து வெளியில போகும்போது நம்ம கூட இருக்கும்.
2: அதுவும் இல்லைங்களா? உடை
1: இல்லையே. இல்ல
2: இல்லைங்களா? வெளியே போகும்போது வரும்.
1: வீட்டுல இருக்கும்போது அது ஒரு ஓரமா இருக்கும். நம்ம வெளியில போகும்போது நம்ம கூட வரும்.
2: நம்ம கூட வரும்ங்களா? கடிகாரம். கை கடிகாரம்.
1: இல்லையே. இப்பெல்லாம் வீட்லயும் கட்டிக்கிறாங்க தெரியுமா? வேற அடுத்த கட்டத்துக்கு போலாமா? நான் அடுத்த குழு கொடுக்கலாமா? இது வந்து என்னன்னா, வண்டி வாகனங்கள்ல போகும்போது பயன்படுத்தக்கூடிய
2: தலைக்கவசம்.
1: அதேதாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
0: சொல்லிட்டாங்க.
1: அழகா கண்டுபிடிச்சீங்க. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நேரிலே கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல கண்டுபிடி கண்டுபிடி. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில வந்து விளையாடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, 4431 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246 101 240 102.1 அப்படின்ற இந்த எண்களுக்கு நீங்க அழைக்கலாம்.
3: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்கள் இன்னைக்கு கண்டுபிடி விளையாடிட்டு இருக்கோம்.
1: அடுத்ததா யாரு விளையாட வந்திருக்கிறாங்க அப்படின்றத பாத்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், திருச்சியில இருந்து சூர்யா மேடம்.
1: சூர்யா சார், விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: விளையாட தயாரா இருக்கேன் மேடம்.
0: அதாவது வங்கியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், வங்கி சம்பந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன்.
2: என்னன்னு
0: சொல்லுங்க, தெரியலன்னா கேள்வி கேட்கலாம்.
2: அடுத்த
0: கேளுங்க.
2: வங்கி சம்பந்தப்பட்ட எது மாதிரியான பொருள்?

0: வங்கி சம்பந்தப்பட்ட பொருள் தான் அது.
1: கையில வச்சு பயன்படுத்துற மாதிரியான ஒரு பொருள்.
2: வங்கி புத்தகமா
0: இல்லையே, வேற ஏதாவது சொல்லுங்க, வேற கேள்வி கேளுங்க.
2: வங்கி கார்டு? கார்டு
0: என்ன கார்டு?
1: என்னை சொல்லி குற்றம் இல்லைன்னு பாட வேண்டியதா நாம எல்லாரும்
0: பாருங்க, டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்கல்ல எல்லா விஷயத்துக்குமே. ஆனா கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சோம்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனா நீங்க கையிலன்னு சொன்னோம்னா டப்புன்னு புடிச்சிட்டாரு அவரு.
1: ரொம்ப எளிமையா குறிப்பு கொடுத்துட்டோம் பாருங்களேன்.
0: அடுத்தது வந்து நம்ம எப்படி கொடுக்க போறோம்?
1: நல்ல மீட்டிங் போட்டு கொடுத்துருவோமா?
0: மீட்டிங் போட்டு கொடுப்போமா? தொடர்ந்து நினைச்சிருங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வந்த கோலங்கள்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
5: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களில் கண்டுபிடி கண்டுபிடி விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்கான நிறைவான நேயர் யார், எங்கிருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்றத கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் திண்டுக்கல் மாவட்டத்தில இருந்து ராஜா பேசுறேன். ரொம்ப நாள் ஆச்சு பேசி.
0: அப்படிங்களா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு இன்னைக்கு வந்து லைன் கிடைச்சிருச்சு, விளையாடலாமா?
1: கேளுங்க.
0: உங்களுக்கு வந்து என்னன்னா, பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது, நீங்க தான் சொல்லணும். நீங்க எங்களை கேள்வி கேட்டு எங்கள்ட்ட பதில் வாங்கிக்கோங்க. நீங்க தான் கேள்வி கேட்கறது,
2: உங்களோட வேலை.
0: பதில வாங்கறதுக்கான கேள்வி உங்ககிட்ட தான் இருக்கு, நீங்க கேட்கலாம். எங்களை எப்படி வேணாலும் இது இதுவா அது அதுவா அப்படின்னு கேளுங்க.
1: அப்படிங்களா?
0: ஆக மொத்தம் ஒரு மணி நேரம் விளையாண்டு நீங்க இப்பதான் கேக்குறீங்க என்ன கேள்வி
2: என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு
1: சொன்னேன். அவங்க ஆபரணங்களை அதிகமா விரும்புவாங்க.
0: சரிங்க, ஆபரணம் இல்ல வேற என்னவா இருக்கும்? அடுத்தது ஏதாவது ஒண்ணு கேளுங்க.
1: புடவைகள் அதிகமா விரும்புவாங்க.
0: சரிங்க, அதுவும் இல்ல, வேற சொல்லுங்க, வேற என்ன பிடிக்கும்?
1: வேற
0: சரி, உங்களுக்கு ஈஸியா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், வாசனை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், வாசனை நிறைந்த வாங்கி தரலாம். வீட்டுல சண்டை தான் வரும் எங்கயும், அதுவும் விசேஷத்துக்கெல்லாம் போகும்போது வாங்கி தரல,
1: அவ்வளவுதான்.
0: என்ன திரும்பவும்
2: நமக்கான சோதனை காலம் நினைக்கிறேன்.
0: சரி, இது வந்து தோட்டத்துலலாம் இருக்கும், வீட்டில் கூட வந்து நீங்கள் தோட்டத்தில் வச்சுருக்கலாம், இல்லை கடையில் போய் நீங்கள் வாங்கிட்டு வரலாம், பேரம் பேசலாம். அந்த மாட்டை என்னங்க கடைசியில் நான் தான் கேள்வி
3: ரொம்ப நெருங்கிட்டாங்க,
2: தலைப்பை மாத்திட்டாங்க,
0: குறிப்புகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கேனே.
1: மஞ்சள்ங்களா?
3: இல்லையே.
0: ஒரு என்ன சொல்றது,
2: யோசிக்க மாட்டீங்களா?
3: மணக்குங்க.
0: அதைத்தானே நானும் சொன்னேன், அதுக்கு தானே அவர் வாசனை திரவியம்னாரு. ஒரு முழம் குடுங்கன்னு என்ன கேப்போம்?

0: ஒரு வழியா சொல்லிட்டாங்க.
1: இது தோணவே இல்லை. அதான் பாருங்க, நீங்க எல்லாம் வாங்கி தரதில்லை, அதனாலதான் உங்களுக்கு தோணல, அப்படிதானே?
2: எனக்கு தெரிஞ்சு இந்த நேயர் நம்மளது ரொம்பவே சோதிச்சிட்டாருன்னு சொல்லலாம்.
1: அதாகப்பட்டது என்னவென்றால் பிடிச்சது அப்படின்னா என்னென்னமோ வந்து யோசிக்க வருது இல்ல எல்லாருக்குமே.
2: இன்னைக்கு இருக்குங்க வீட்டுல,
1: இன்னைக்கு இருக்கு இருக்கு. ஆக இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்னே தெரியல. நம்ம தான் வழக்கமாக கேள்விகளாக கேட்டு நேர்கள்ட்ட இருந்து பதில்களாக வாங்குவோம். இன்னைக்கு வந்து நேர்களை கேள்வி கேட்க சொன்னோன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கல்ல.
2: எப்போதும் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு டஃப் கொடுப்போம், இன்னைக்கு நேர்கள் நமக்கு ரொம்பவே டஃப் கொடுத்து நம்மளை வந்து மலைக்க வச்சுட்டாங்க, பிரமிக்க வச்சுட்டாங்கன்னே சொல்லணும். நிகழ்ச்சியில் இதுவரை பங்கு பெற்ற கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும், பங்கு பெற முயற்சி செய்த நேர்களுக்கும் நன்றி. வண்ணக்கோலங்களிலிருந்து விடைபெறுவோர்
0: நித்யா,
2: கலையரசி,
1: ஆனா நான் நைட்டு 11 மணிக்கு வரைக்கும் உங்க கூட தாங்க இருப்பேன், அபிராமி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 5 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாடுகளின் 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக சற்று முன் இந்தோனேஷியா சென்றடைந்தார். ஜகர்த்தா விமான நிலையத்தில் பிரதமரை அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ அன்புடன் வரவேற்றார். இரு நாடுகளின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் பாரம்பரிய முறைப்படி பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விதை உற்பத்தி துறையில் அடுத்த 3 ஆண்டுகளில் இந்தியா மிகப்பெரிய அளவில் உருவெடுக்கும் என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், இதன் மூலம் விவசாயிகளுக்கு தரமான கலப்படம் இல்லாத விதைகள் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படுவதோடு அதிக மகசூல் கிடைக்க வழிவகை ஏற்படும் என்றார். முதலமைச்சர் திரு விஜய் சென்னை நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கத்தை இன்று நேரில் ஆய்வு செய்தார். பேட்டரி வாகனத்தில் சென்று இத்திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர் கேட்டறிந்தார். ஆய்விற்கு பின்னர் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை அவர் பெற்றுக் கொண்டார். பொங்கல் பண்டிகையொட்டி பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைகள் தரமானதாக வழங்கப்படும் என்று மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெசவாளர்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணாக்கர் சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். மாணாக்கருக்கு உதவும் பொருட்டு உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசினர் கலைக்கல்லூரியில் போக்சோ சட்டம் தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு மணிவண்ணன் தலைமையில் விழிப்புணர்வு கூட்டம் இன்று நடைபெற்றது. மாணாக்கர் சிறிய அளவில் கூட போதைப்பொருள் பயன்பாடு குறித்து யோசிக்க கூடாது என்று அப்போது அவர் அறிவுறுத்தினார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

மேகமூட்டத்துடன் வாதம், கூடு திரும்பும் பறவைகள், சுட சுட தேநீரோடு மனதிற்கினிய கானங்களை கேட்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. இது பொன் மாலை. நீ பாதி நான் பாதி என்பதும் பொய், நீயே நானாகி

0: காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: மாலையோடு இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 5:13. தென்றல் வந்து தீண்டியதும் நீ வந்தாயோ என திரும்பி பார்த்தேன். வந்தது காற்றென்று தெரிந்த பின்னும் உன் வாசம் மட்டும் போகவே இல்லை என்னை விட்டு.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சி ராஜா.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த 3 நாட்கள் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு பயிற்சி வகுப்பினை தொடங்கி வைத்தார். பின்னர் உரையாற்றிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் 1 மாத காலம் நடைபெறும் என்றும், டிஜிட்டல் முறையில் நடைபெறும் பணிகள் உடனடியாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் வகையில் பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும், இந்த பயிற்சியினை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு 1,00,000 மரக்கன்றுகள் நடும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கி வைத்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்தோனேசியாவில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை சேர்ந்த கல்லூரி மாணவர் ரிஷப் ரங்காஜெயின் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார். வெண்கலப் பதக்கம் வென்று ஓசூருக்கு வருகை தந்த அவருக்கு ஓசூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு CBSE பள்ளிகளுக்கு இடையே 3 நாட்கள் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான இருபாலர் பங்கேற்ற ஜூனியர் கால்பந்தாட்ட நிகழ்வில் 221 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றனர். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு முறையினை கண்டித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய பேரணியானது நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு முறைக்கு எதிராக விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் சான்றிதழ்களை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 8 வட்டாட்சியர் அலுவலகங்களில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வருவாய்த்துறையின் குறைகளை நிவர்த்தி செய்யும் ஜமாபந்தி நிகழ்ச்சி தொடங்கியது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் ஓசூரில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். வருவாய்த்துறை குறித்த மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வழங்கி 3 நாட்களுக்குள் அது குறித்து உரிய பதிலை பொதுமக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் மூலமாக இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கிடும் வகையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பில்லனகுப்பம் பகுதியில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலை கல்லூரியில் 1 மாத காலம் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலய பள்ளி உள்ளிட்ட மத்திய அரசின் நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்த யோகா நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு யோகா பயிற்சியினை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த வாரம் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாநில தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு அதிகாரிகள் முன்னுரிமை வழங்கிட வேண்டும் என்றும், பொதுமக்கள் மனுக்கள் வழங்குவதற்கு முன்பாகவே அடிப்படை பிரச்சினைகள் மீது கவனம் செலுத்தி உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த வாரம் 3வது ஆண்டாக பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 100,000,000 விவசாயிகள் கலந்து கொண்டு

0: தாங்கள் விளைவித்த பாரம்பரிய உணவுப் பொருட்களை காட்சிக்கு வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநில எல்லையில் கிருஷ்ணகிரி மாவட்ட போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது பெங்களூருவில் இருந்து வந்த ஈச்சர் வாகனத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 1 டன் குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து திருச்சி பகுதியினை சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர்.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சி ராஜா. இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி.

0: Empowering Citizens Through Technology, President and CEO, National E-Governance Department, Nand Kumaram, and former National Cybersecurity Coordinator, Dr. Gulshan Rai, will be present in his studios to answer the queries of listeners. And you can ask questions on the subject on telephone number 011-2331-0481, 2371-7117, 2371-7106, and 2331-4444 from 9:30 p.m. onwards. And now, before we end the bulletin, here are the headlines once again. Prime Minister Narendra Modi arrives in Jakarta on the first leg of his three-nation tour to Indonesia, Australia and New Zealand. Prime Minister Modi pays tributes to Dr. Shyama Prasad Mukherjee on his 125th birth anniversary, says his vision continues to guide modern India. Ram Janmabhoomi Tirth Trust accepts resignations of General Secretary Champat Rai and Trust member Dr. Anil Mishra, appointed Krishna Mohan as interim General Secretary. Heavy downpour affects normal life in Maharashtra, Gujarat and Jharkhand. Red alert issued for heavy rainfall in Kutch, Saurashtra, Madhya Maharashtra and coastal Karnataka tomorrow. And in FIFA World Cup, Portugal to take on Spain in the round of 16 match at Arlington in US tonight. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு மற்றும் அது குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனின் மாநில சில்லறை விற்பனை பிரிவு தலைவர் மற்றும் தலைமை பொது மேலாளர் திரு டி என் சுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: இன்னைக்கு வந்து நிறைய கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது, E20 பெட்ரோல் எனப்படும் 20% எத்தனால் கலந்த பெட்ரோல். E20 பெட்ரோல் அப்படின்னா என்ன சார், இதை பத்தி விளக்கமா சொல்லுங்களேன்.
4: நம்ம ட்ரெடிஷனலா யூஸ் பண்றது ஃபுல் பெட்ரோல், அதுல என்னன்னா கொஞ்சம் எத்தனால் கலந்தது ஒரு பெர்சன்டேஜ், ஒரு ஃபிக்ஸ்ட் பெர்சன்டேஜ் எத்தனால் நம்ம ஆட் பண்ணோம்னா அது எத்தனால் கலந்த பெட்ரோல்னு சொல்றோம். ஸோ அது ப்ரோக்ரெசிவ்லி ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இந்தியாவில் எத்தனால் மிக்ஸ்டு பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல ஒரு E10 சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் இருந்தது. ஸோ தட் மீன்ஸ் அதில் 10% எத்தனால் மிக்ஸ் பண்ணின ஒரு பெட்ரோல். சப்சிக்வெண்ட்லி அது 15% பிளெண்ட் பண்ணோம். சப்போ E15 அதுக்கு பேர். அதே மாதிரி இப்போ E20 வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்றோம். 20% எத்தனால் பிளெண்ட் பண்ணா அது E20 சொல்றோம். இது மாதிரி வேர்ல்டு வைடு இது மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லயும் இதே மாதிரி நம்ம எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோல் சேல் ஆயிட்டு இருக்கு.
3: நிச்சயமா சார், வேர்ல்டு வைடா இது இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்பதான் வந்து பெருசா இந்த விஷயம் வந்து பேசப்படுதோ அப்படின்னு தோணுது. இப்போ நார்மல் பெட்ரோலுக்கும் இந்த E20 E15 சொன்னீங்க இல்லையா, இந்த பெட்ரோலுக்குமான வித்தியாசம் அப்படிங்கறது இதா இருக்கா சார்?
4: வித்தியாசம் சொல்லிட்டுனா இந்த கண்டென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு E20 நம்ம சொல்லிட்டுனா 20% பெட்ரோல்ல நம்ம எத்தனால் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம். ஸோ எத்தனால் பேசிக்கலி என்ன சொல்லிட்டுனா ஒரு ஆல்கஹால். அது என்ன பண்ணோம்னா ஆக்சிஜனை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த ஃபியூவல் கம்பஷன்ல ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கம்பஷன் இனி பெட்டர் ஆகும். ஸோ பெட்டர் கம்பஷன்னா எமிஷன்ஸ் இனி குறையும். ஸோ விச் இஸ் குட் ஃபார் தி என்வாயர்மெண்ட் அஸ் சச். ஸோ எத்தனால் மிக்ஸ் ஒரு பெட்ரோல்னா இட் இஸ் குட் ஃபார் தி என்வாயர்மெண்ட். இது இல்லாக்கி தெர் ஆர் மெனி அதர் பெனிஃபிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கான்டெக்ட் செட் பண்ணோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இப்போ ரீசெண்ட் ஒரு ஈரான் கிரைசிஸ் we have come out of it. 3.5 months பார்த்ததுன with very close coordination government ஓட with various stakeholders including customers ஸ்டேந்து support வச்சுட்டு நம்ம crisis ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 80% க்ரூடு நம்ம இம்போர்ட் பண்றோம். ஸோ இந்த 80% க்ரூட் இம்போர்ட் பண்ணதுனால நம்ம இந்த எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோல் கொடுத்ததுனால நமக்கு ஒன் இஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நிறைய சேவிங்ஸ் இருக்கு. செகண்ட், நம்ம கார்பன் எமிஷன்ஸ் நிறைய குறையறது. பிளஸ் அப்கோர்ஸ் நம்ம ஃபார்மர்ஸோட எக்கனாமி ஆல்சோ இஸ் க்ரோயிங். ஸோ தெர் ஆர் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இது மாதிரி நம்ம எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோல் சேல் பண்ணுறதுல.
3: நிச்சயமா சார், நீங்க சொன்னதுல இருந்து நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படின்னா, இந்த மேற்கத்திய நாடுகள் அந்த பிரச்சனை காரணமா வந்து உலக அளவுல வந்து ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழல் தான் இருக்கு. ஆனா நிறைய மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டுல அந்த பிரச்சனை வந்து பெருசா எதிரொலிக்கல. அதுக்கு ஏத்த மாதிரி அரசு வந்து நிறைய நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த நடவடிக்கையோட ஒரு பகுதியா வந்து இந்த E20 பெட்ரோலை பாக்கலாம் அப்படின்னு கூட புரியுது. இன்னொரு விஷயம் வந்து நீங்க சொன்னீங்க, இதனால வந்து விவசாயிகளுக்கு வந்து நல்ல பயன் கிடைக்குது அப்படின்னு. அப்போ அந்த கரும்பு மக்காச்சோளம் அந்த பொருள்ல இருந்து இதை தயாரிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பயன் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாமா சார்?
4: டெஃபினட்டா, பிகாஸ் நான் இப்போ அந்த மூணு விஷயம் சொன்னது வந்துட்டு இந்த 80% க்ரூட் நம்ம இம்போர்ட் பண்ணதுனால எத்தனால் பிளெண்ட் பண்ண

0: நல்ல பெனிஃபிட்ஸ்ல நான் கொஞ்சம் ஃபிகர்ஸ் சொல்லணும்னா, க்ரூட் ஆயில் ஒரு சப்ஸ்டிடியூஷனா நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 10-11 இயர்ஸ் பண்ணி பார்த்ததுனா 245 லாக் மெட்ரிக் டன் நம்ம க்ரூட் ஆயில் சப்ஸ்டிடியூஷன் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரெயின் பார்த்ததுனா 1.44 லாக் கரோர் ரூபீஸ் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கம்மியாக இருக்கு. அதே சமயத்தில் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 736 லாக் மெட்ரிக் டன்ஸ் நம்ம குறைஞ்சிருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு பெனிஃபிஷியல் டு தி என்டையர் எக்கனாமி, பிளஸ் நம்ம என்வாயர்மெண்ட்டுக்கு இட்ஸ் வெரி வெரி பெனிஃபிஷியல்.
1: நிச்சயமா சார், பிரதமர் வந்து அவருடைய உரையில வந்து எப்பவுமே சொல்லியிருக்காரு, நாட்டில் வந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய சுயசார்பான பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, மேக் இன் இண்டியா பொருட்களை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லி சொல்லுவாரு. அது மாதிரிதான் இந்த E20 பெட்ரோலையும் கூட நம்ம பார்க்கலாமா, எரிபொருள் தட்டுப்பாடு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த E20 பெட்ரோலை வந்து யூஸ் பண்ணணும்னு அரசு சொல்றாங்களா?
0: அப்சல்யூட்லி, அகெயின் ரிப்பீட்டிங் த சேம் பாயிண்ட், 80% க்ரூட் நம்ம இம்போர்ட் பண்றோம். ஸோ இது மாதிரி ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல நம்ம ஃபுல்லி டிபெண்டா இருந்தோம். ஸோ நம்ம செல்ஃப் டிபெண்டன்சி ஹேஸ் டு இன்க்ரீஸ். அது செல்ஃப் டிபெண்டன்சி இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஃபாசில் ஃபியூவல் மேல நம்ம டிபெண்டன்சி கம்மியாகணும். அதே சமயத்தில் ரினியூபிள் எனர்ஜி எல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எத்தனால் பிளெண்ட் பண்ணுறது வந்துட்டு நம்ம நாட்டிலேயே உண்டாருது, சுகர் கேன் அண்ட் மக்கா அதுலேருந்தெல்லாம் எத்தனால் யூஸ் பண்ணி தான் நம்ம பெட்ரோலில் பிளெண்ட் பண்ணுறோம். ஸோ இட் வில் பி அ ஹியூஜ் பெனிஃபிட், செல்ஃப் சஃபிஷியன்சி இந்தியா மேல இட் வில் பி அ பாசிட்டிவ் ட்ரெண்ட் அதோடு.
1: நிச்சயமா சார், இப்போ நீங்க சொன்னதுல இன்னொரு விஷயமும் பார்க்க முடியுது, என்னன்னா நம்ம அந்த ரினியூபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் நம்மளுடைய அரசினுடைய ஒரு கொள்கையா இருக்கு. இப்ப நிறைய மின்சார வாகனங்கள் பாக்குறோம், அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய வாகனங்கள்ல வந்து இந்த E20 பெட்ரோலுக்கு ஏத்தா மாதிரியான என்ஜின்ஸ் தான் இருக்கு. சோ இப்ப இந்த பெட்ரோலை யூஸ் பண்றதுனால என்ஜின்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லப்படுது, அதை பத்தின விஷயங்களை சொல்லுங்க சார்.
0: ஸோ கஸ்டமர்ஸோட மைண்ட்ல நிறைய ஒரு கன்சர்ன்ஸ் இருக்கு, நம்ம E20 பெட்ரோல் யூஸ் பண்ணி வெஹிக்கிள் டேமேஜ் ஆகுது. ஹவர் ஆட்டோமோட்டிவ் எக்ஸ்பர்ட்ஸ் மெக்கானிக்ஸ் டீடைல் ஸ்டடி பண்ணிட்டு இது ஒரு 12.5 இயர்ஸ் ஒரு E20 பெட்ரோல் தான் சேல் ஆயின் இருக்கு. ஆனா அப்படி லார்ஜ் ஸ்கேல் இஷ்யூஸ் எங்கேயுமே பார்த்துட்டு இல்லை. ஏதாவது மைனர் இஷ்யூஸ் என்ன வருதுனாலும் ஒரு கன்சர்ன் என்னன்னா நம்ம ஃபியூவல் சிஸ்டத்தில் ரப்பர் ஹோசஸ் அது சிலப்போ டேமேஜ் ஆகி போறதுன்னு. ஹவர் 2010 பார்த்ததுன்னா OEMs வந்து மேனுஃபேக்சர் பண்றது ஃபியூவல் சிஸ்டம்ஸ்ல கம்ப்ளீட்ல எத்தனால் ரெசிஸ்டன்ட் ஃபியூவல் சிஸ்டம்ஸ் தான் அவன் மேனுஃபேக்சர் பண்றான். செகண்ட் ஒரு கன்சர்ன் என்ன, கிளாக் ஆயிடுறது, இன்ஜெக்டர்ஸ் கிளாக் ஆயிடுறதுன்னு. ஸோ அதுல என்னன்னா இன்ஜெக்டர்ஸ் கிளாக் ஆகிறது ரீசன் என்னன்னா அதுல டெபாசிட்ஸ் வருது. ஸோ இட் இஸ் நாட் தட் ஒரு

0: என்னோட சொந்தம் வண்டி ஓட்டுறது வந்துட்டு 2013 மாடல் மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் யூஸ் பண்றேன். ஸோ இத்தனை வருஷமா நானும் தான் E20 பெட்ரோல் தான் போட்டுருக்கேன். இப்போ வருஷம் நம்ம எல்லா வண்டியும் நம்ம ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு கொடுப்போம் சர்வீசிங்க்கு. ஸோ இப்போ 2 மாசம் முன்னால நானும் தான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த ஒரு ஒர்க் ஷாப்ல இருந்து ஒரு அட்வர்ஸ் கமெண்ட்டும் அதுல வண்டியில ஒண்ணுமே வந்துட்டு இல்லை. ஸோ தட் இஸ் அ லைவ் எக்ஸாம்பிள்.
1: அதாவது வண்டியை வந்து சரியா பராமரிச்சுட்டு இருக்கோம், சரியான டைம்ல வந்து சர்வீஸ் விட்டு சரியான டைம்ல ஏதாவது பாத்துட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது அப்படின்றது புரியுது.
0: அப்சல்யூட்லி.
1: இன்னொன்னு வந்து கேட்க தோணுது என்ன அப்படின்னா, காப்பீடு பிரீமியம் அந்த மாதிரி சொல்றாங்க இல்ல சார், இன்சூரன்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா சார், அதுல வந்து ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு பயத்தையும் வந்து பொதுமக்கள் வந்து முன்வைக்கிறாங்க, அதற்கான பதில் என்ன சார்?
0: இன்சூரன்ஸ் கிளைம்ல ஒரு பாதிப்பும் இல்லைன்னு தான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் கொடுத்திருக்கா. சோ அந்த ஃபியரும் அப்சல்யூட்லி நாட் கரெக்ட்.
1: அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரியான விஷயம் வந்து மக்களை போய் சேர்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஆனா தவறான தகவல் ஈஸியா போய் சேர்ந்துரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு, எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நிறைய தவறான தகவல்களும் மக்கள் கிட்ட போகுது. என்ன அப்படின்னா, இதை நினைச்சா நமக்கு சிரிப்பு கூட ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். அந்த பெட்ரோல் டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா எறும்பு ஊறுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் கூட கேள்விப்பட்டோம். இதெல்லாம் வந்து சாத்தியமா சார், இல்ல தவறா பரப்பப்படுதா?
0: அப்சல்யூட்லி நாட் பாசிபிள். அதுல இனஃப் ரிப்போர்ட்ஸ் ஹேவ் ஆல்சோ கம் இன் தி மீடியா. எத்தனால் வந்துட்டு சுகர் ஃப்ரீ தான், அது ஃபைனலி டிஸ்டிலேஷன் பண்ணி அது எடுக்கிற சமயத்தில் அதுல சுகர் கண்டென்ட் இல்லை அதுல. ஸோ அதுல எறும்பு வருது அதெல்லாம் அப்சல்யூட்லி ஃபால்ஸ் ரிப்போர்ட்ஸ். ஸோ இட் ஷுட் நாட் பி பிலீவ்ட் அட் ஆல்.
1: நிச்சயமா சார். இப்போ நம்ம IOC தமிழ்நாடு அந்த ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து ஒரு 3-4 நாளா வந்து பாக்குறோம், நிறைய அவேர்னஸ் வீடியோ வந்து பொதுமக்களே வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அனுபவங்களை அடுத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்றாங்க, எந்த பயமும் கிடையாது, எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட காரணம் என்ன சார்? அதெல்லாம் யூஸ் பண்ணதுனால வந்த அப்படின்றதா எப்படி?
0: ஏர்லியர் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க தட் பேட் நியூஸ் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆயிடும்னு. ஸோ இந்த ஒரு ராங்கான நியூஸ் வந்துட்டு நம்ம கரெக்ட் பெர்ஸ்பெக்டிவ் அதோட எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ரீச் ஆகணும் சொல்லிட்டு தான் நம்ம லாட் ஆஃப் பைட்ஸ் எடுக்கிறோம் கஸ்டமர்ஸ்டேந்து அவா யூஸ் பண்ணி. இப்ப நான் என்னோட எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரியே தான் நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கா தட் தே ஹவ் நாட் ஃபேஸ்ட் எனி ப்ராப்ளம்ஸ். ஸோ அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் அவா பைட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றோம். ஸோ தட் இட் ரீச்சஸ் ஃபார் ரீச்சிங் எஃபெக்ட் இருக்கிறதுக்கு வேண்டி.
1: 20% எத்தனால் கலந்த E20 பெட்ரோல் பயன்படுத்துவதன் மூலம் தங்களது வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னும், இது குறித்து அச்சப்பட தேவையில்லைன்னும் இதை பயன்படுத்தின பொதுமக்கள் சிலர் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க சார், அதை கேட்கலாம் சார்.
2: E20 பெட்ரோல் அறிமுகப்படுத்தினதுல இருந்தே நான் E20 பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வண்டி தான் அதான் யூஸ் பண்றேன், என்னோட காருக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுவும் கம்ப்ளைண்ட் வந்ததில்லை, பகை அந்த மாதிரி கருப்பாக அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்ததில்லை. நான் சர்வீஸ் விடுறப்பையும் மெக்கானிக்ஸ்கிட்ட கேட்டிருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக, அவங்களும் டேங்க்ல எல்லாம் எது துருத்திக்கோ அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நல்லா தான் இருக்கு. E20 பெட்ரோல் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் E20 பெட்ரோல் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்துருக்கேன். E20 பெட்ரோல் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பெட்ரோல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. மீன்வைல் வந்து வண்டி குயிக் ஸ்டார்ட் ஆகுது, என்ஜின்ல வந்து ரஸ்ட் ஆகிற கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் நான் பார்க்கல. மீன்வைல் வண்டி ஓட்டும் போது நல்ல ஒரு ஸ்மூத் கிடைக்குது. மைலேஜும் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு பழைய பெட்ரோலோட. ஓவரால் E20 பெட்ரோல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு.
1: இப்போ இந்த E20 பெட்ரோல் பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா பொதுமக்கள் யார வந்து தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் சார்?
0: சோ E20 ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்க கஸ்டமர் ஹெல்ப் டெஸ்க் இருக்கு, அதுல கால் பண்ணலாம். எங்க எபிக் சப்போர்ட் இமெயில் ஐடி இருக்கு, அதுல கால் பண்ணலாம். ஸோ இதுல வேரியஸ் அவென்யூஸ் இருக்கு. பிளஸ் எங்க பெட்ரோல் பம்ப்ஸ்ல எல்லாமே எல்லா பெட்ரோல் பம்ப்லயும் ஃபீல்ட் ஆஃபீஸரோட பேரும் ஃபோன் நம்பரும் எழுதியிருக்கும். ஸோ அந்த ஃபோன் நம்பர்லயும் கூப்பிட்டுட்டு அவருக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதுவும் கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ இனஃப் அவென்யூஸ் ஆர் அவைலபிள். எனி டவுட் இருந்ததுன்னா தே ஆர் வெல்கம் டு கால் அஸ் அண்ட் கெட் த டவுட்ஸ் கிளாரிஃபைட்.
1: இப்போ நாட்டோட பொருளாதாரத்துல வந்து நீங்க முன்னாடியே வந்து குறிப்பிட்டீங்க 80% வந்து நம்ம வந்து வெளியில இருந்தா வாங்குறோம் இறக்குமதி பண்றோம். அப்படி இருக்கிற சூழல்ல நாட்டோட பொருளாதாரத்துல இந்த E20 பெட்ரோல் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து அதோட பங்களிப்பு கொடுக்குது சார்? அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து இப்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கவர்மெண்ட். அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கு?
0: ஸோ நான் ஒரு லாஸ்ட் ஒரு 11 இயர்ஸ் எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 11 இயர்ஸ்ல ஒரு ஃபிகர் எடுத்துனா ஆல்மோஸ்ட் 1,44,000 crores ஆஃப் ருபீஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம சேவ் பண்ணிருக்கோம் பை டூரிங் த சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் எத்தனால்.
1: இன்னொரு டவுட்டும் வந்து மக்களுக்கு இருக்கு. இப்போ வந்து E20 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார், இதுக்கு அப்புறமா வந்து நார்மல் பெட்ரோல் வரும்போது அதை யூஸ் பண்ணா அப்ப வந்து எதுவும் ப்ராப்ளம் வராதா?
0: இல்ல, ஒரு ப்ராப்ளமும் வராது. இட் இஸ் நார்மல் பெட்ரோல்ல ஒரு 20% மிக்ஸ் பண்ணி இப்ப யூஸ் பண்றா. இப்போ நம்ம எத்தனால் எப்படின்னா ஏர்லியர் ஒரு 5% பிளெண்ட் பண்ணோம், அதே மாதிரி அங்கிருந்து 7.5%, 10% ப்ரோக்ரெசிவ்லி அது இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். ஸோ இன்னைக்கு 20% வரைக்கும் பிளெண்ட் பண்றதுக்கு அலோவ் பண்றோம். ஸோ தெர் வில் பி நோ ப்ராப்ளம்.

0: இஃப் தெர் இஸ் அ ரிடக்ஷன் இன் த பர்சன்டேஜ் ஆஃப் எத்தனால் இன் த பெட்ரோல்.
1: இப்ப இந்த E20 பெட்ரோல் யூஸ் பண்றதுனால என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இல்ல டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எப்படி சார் இருக்கும்?
0: எத்தனால் பேசிக்கலி என்ன பார்த்ததுன்னா அதோட ஒரு ரிசர்ச் ஆக்டன் நம்பர் சொல்லுவோம் நம்பர், அதோட ஒரு ஆன்டி நாக்கிங் கேப்பபிலிட்டி. சோ அது வந்துட்டு எத்தனால் 108.5 இருக்கு. சோ நம்ம நார்மல் பெட்ரோல் கூட அதை பிளெண்ட் பண்ணா அதோட ஃபைனல் ஆக்டேன் நம்பர் வருதுன்னா 95 வரும். சோ அந்த 95 வரதுனால நம்ம ஆன்டி நாக்கிங் ப்ராப்பர்ட்டிஸ் பெட்டர் ஆகிறதுனால இன்ஜினோட பெட்டர் ஆக்சலரேஷன் கிடைக்கும். தெர்ஃபோர் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த இன்ஜின் வில் கோ அப். சோ தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல், பர்டிகுலர்லி சிட்டிக்குள்ள எல்லாம் ஒரு சடனா ஒரு ஸ்பர்ட்ல நீங்க உங்களுக்கு போனோம், அந்த ஆக்சலரேஷன் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல்.
1: பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன்.
0: ஆமா,
1: இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்கள், E20 பெட்ரோல் அப்படின்னா என்ன, அதனால வந்து என்ன மாதிரியான நன்மைகள் நாட்டுக்கும் ஏற்பட்டிருக்கு நமக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியே சொன்னீங்க. அதை பற்றி நிறைய தவறான தகவல்கள் இருக்கு, அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு யார அணுகணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி சார்.
0: தேங்க்யூ வெரி மச்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-648, 044-249-648-648.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. agncn1@gmail.com.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.